தக்கிட்ட தக்கிட்ட திமி நாட்டியம் தக்கிட்ட தக்கிட்ட திமி லாஸ்யம் நமக சமய சகஜம் நட பிரகிருதி பாதஜம் நர்த்தனமே சிவ கவசம் நடராஜ பாத சுமரஜம் ஹிரணன ஹிரணன ஹிர ஹிர ஹிர ஹிர ஹிர ஹிர ஹிர ஹிர ஹிர நாட வினோதம் நாட்டிய விலாசம் பரம சுகம் மகிதம்.

காஷ்மீரம் உதிரும் நின்சுடிகள் என்னில் பூக்கும் ஹிருதயமை நீ கேட்கானாய் பிரணயபதம் நான் பாடுன்னு ஹிருதயமை நீ கேட்கானாய் பிரணயபதம் நான் பாடுன்னு ஒரு ஸ்வரமாய் ஒரு லயமாய் அருகில் வர அனுமதி.

0: அவழ்த்திருக்க ஏறிய ஒழுப்பட்டுமா யசப்பாட்டு படிக்கட்டுமா எலுமிச்சாங்கண்ணுகளா எஞ்சோட்டு பொண்ணுகளா
1: கிண்டலா வர கிண்டலா அதெல்லாம் ஒஞ்சோட்டு பொண்டோளாது பேருதான் பெருசு
2: போடா பொடிமட்டை